சாத் குரு பிரசாத் ராகமாலா ராக பஞ்ச பரங்கன சங்கலா பேயாட்டோ நந்தன் பிரதம பேரோ வேக்கரி பஞ்ச ராகினி சங்கோச்சாரை பிரதம் பேர் விலாவலி புனையா கி காவே பங்கலி புனலே கி கே பே பாரி பேரோ கி பஞ்சோ நாரி பஞ்ச மருத சாசனாவே பங்காலம் மத மாதவ காவே லலித் பிலாவல காவஹி அப்படி அப்படி பாந்தே அஷ்டபுதர் பேரவ கே காவே காயன பாத்தரே துதியா மால் கோசகலா பசங்க ராகினி பஞ்சோ தாப்பை கோண்ட கரி ஒரு தேவகந்தாரி கந்தாரி சோதி உச்சாரி திராசிரியே பஞ்சோ காய் மாரா கோசக சங்லாயி மாறு மஸ்தங் மே வாரா பிரபல் சண் கோஸ்கியோ பாரா கோகடையோ போர நத காய் அஷ்டமால் கோசக சங்லாய் புன்னாய் விண்டோர் பஞ்சனா சங்க சுதி உட்டே தான் கலோயில் காயன் தார் மிலாவே தேலங்கி தேவ் கரியாயி பசந்தி சந்தூர் சாயி சரசி ல பார்ஜா சங்லாயி பஞ்சோ வார்ஜா சர்மானந்த் பாஸ் கரையாய் சந்திரமே மங்கள சுஹாய் சரசமானோ ஆய மனோதா காவே சஸ் பசந்த கம்போதா அஷ்டபுதர் மே கஹ சவாரி புன்னாயி தீபகி பாரி காஜலி பட மஞ்சரி டோடி கை அலாப் காமோதியோ குஜரி சங் தீபக தாவ் காலங்கா குந்தலியோ ராமா கமல் கோ சம்பக நாமா கௌராவ் கண்ல கல்யாண அஷ்டபுர தீபக ஜானா சா மெசிராவே காவே பஞ்சு சங் பிரங்கன லாவே பேராரி கிரணாட்டி தரி கௌரி காவே ஆசாவாரி தே பாசே சிந்தவி அலாப்பி ஸ்ரீராக் சிவ பஞ்சோ தாப்பி சாலு சார்க சாகரா ஓர் குண்ட கம்பீர் அஷ்டபுத்ர ஸ்ரீராக் குண்ட கும்ப அம்பீர் கஷ்டம் மேகராவே காவே பாஞ்சோ சங்க பிரங்கண லாவே சூட்டு குண்ட மலாரி துணி புன்காவே ஆசா குன் குனி உச்ச சுர்சோ புன்கினி மேகராக் சிவ பாஞ்சோ சீனி பேரா தர்கை திருகி தாரா ஜவ்லி தன்னடையோ ஜலதாரா புன்காவே சங்க